0: ராஜா பபலா
1: சைபால்
0: நடுவுல தாமரா
1: சைபால்
0: புரத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சுரால்கா மீ ஆரோக்யானிக்கி சிரே ஓபிலாஷி சைபால்

தீயனண்டா அம்ம பாடு லலிபாட்டா தெனலுரி பாரேருளண்ட நிங்கினி தாக்கே மேடலக்கி புனாதிராயம்மா அந்தம் பொன்னன் பெத்தசிலக்கி உலிகாயம்மம்மா நிங்கினி தாக்கே மேடலக்கி புனாதிராயம்மா அந்தம் பொன்னன் பெத்தசிலக்கி உலிகாயம்மம்மா.